0: East Coast Road is a 777-kilometer highway that connects Chennai to Kanyakumari. And it has brought me to the ancient port city of Mahabalipuram, a place peppered with 7th and 8th century monuments, with the Shaw Temple being its crowning glory.
1: பார்ப்பதற்கு வேக்கத்தக்கக்கூடிய ஒரு கோவில் ஆகியவைதான் 1984 என்ற கோவிலுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சான்றிதழ் அளித்திருக்கிறார்கள். வேர்ல்டு யுனெஸ்கோ அவர்கள் கொடுத்திருக்கின்ற ஒரு முத்திரை.
0: More than just the land of temples, Mahabalipuram is a hub for sculptors. These artisans here have preserved this ancient art form and ensured that every generation continues to keep this tradition alive.
2: Hi. Hello. Hi, Vanakkam. How did you get into sculpting?
3: 1985 la appa inda work culture inda business start pannanga. And the art enak romba pidikum. Nariya enak theriyum appa ellathiyum chinna chinna vishayam la eppadi draw pandrathu ellame kattu kuduthirukanga. Naan valandhu varumbodhu avanga kudave appadi valarumbodhu inda idu mela nariya aasai.
2: So your father was a pioneer at this business.
3: Aama.
2: In this place, and then you took over, so you were like second generation of this shop.
3: Yes. மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-1,500 ஷாப்ஸ் இருக்குது இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. மகாபலிபுரத்தில் ஸ்கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்தியா லெவல்லையே ஸ்கல்ச்சருக்காக காலேஜ் இங்கே மட்டும்தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்கல்ச்சர் சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ஒர்க்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெவலப் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டில் இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜுக்காக.
2: ஸோ everything over here is handmade,
3: fully handmade, but konja konjam nama vandu machineries ena support pannipanga adu enna naka rough cutting la nama man made use panna time consume adhigamaagum adukaga enna pannuvanga namukku machinery support use pannipanga fine finish ellame manual la da pannanum நம்ம மிஷினரிஸ்லாம் பண்ணவே முடியாது. இந்த அளவுக்கு டீடைலிங் வராது. மேக்ஸிமம் 80% ஒர்க் வந்து ட்ரெடிஷ்னலாக ஹேண்ட்மேட் தான் பண்ணிட்டுருக்கோம்.
2: Why are we only using granite predominantly?
3: In our area, here in Mahabalipuram, in Kanjipuram surrounding, there is a stone. This is the sculpture for the first quality. Density, moisture content, all of these are correct. It is a working flexibility. So, we have a minute work, and we have a chip. That's why we select this stone.
2: I really want to try my hands at making something like this. Well, not exactly like this, maybe something small?
3: Sure. Yeah, you just try this one.
2: This?
3: Yes.
2: You sure?
3: Yeah.
2: Solve
3: yeah,
2: it then?
3: Yeah. No problem. Vengamma adikna. Phone odaikira alladhu power varna. Ungalukku eppadi ellam thodunga appala enak theva indha part remove pannanum.
2: Okay, done. It's a lot harder than it looks. And I think I'm really scared. I'm going to smash my fingers with this.
3: உங்களுக்கு வழிபட்டிருக்கா? நிறைய கையில் ஃபுல்லாக அடி விழும். அப்போ தான் தென் ஒன்லி ட்ரை பண்ணுங்க.
2: ஓ கொஞ்சம் பயம்தான் கையாடு.
3: ஃபர்ஸ்ட்டு சின்னதாக தான் பண்ண முடியும். பெருசாக உடைச்சா தான் உடையாது.
2: அவங்க முடியப்பட்டான்

0: ஸோ இந்த மாதிரி ஒரு சைஸ் எவ்வளோ நாள் எடுக்கும்?
1: இந்த சைஸ் பண்ணணும் ஒரு 15 days சார்.
0: அந்த டைகர்
1: 25 days சார்.
2: ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாலிஷ் எவ்ரிதிங்.
0: மை குட்னஸ், இட்ஸ் a lot of work and a lot of labor.
2: I think with a little more hits I'll do pretty well. Yes.
3: Today, Mahabalipuram is also home to a very different kind of artist. More than a decade ago, a few Australians made an exciting discovery on Kovalam Beach. The waves were perfect for surfing. So they christened it Mahabs. And as they always say, the rest is history. Today, the local surfing community has embraced all aspects of surfing culture, including making their very own surfboards.
1: Sagar?
4: Hello.
1: Hi, bro. Nice to meet you. How did you get the interest to go into surfing anyway?
4: Okay, I'm a fisherman. Kovalam is a fishing village. So, fishermen are most on the ocean. Kovalam is a natural and the U-shape. So, on the U-shape, so wave is always like a better arm. Because surfing is one side on the break. So, that's why I'm going to arm. ஒரு 15 years முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்க்க சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஓகே ஸோ புதுசாக எது வித்தியாசமாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்ககிட்ட போர்டு வாங்கிட்டு ஸ்லோவாக ஒரு 5 பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங்ல சர்ஃபிங் கோவத்தில்.
3: Mahabalipuram became Mahabs in quite a short period of time. And the pioneers of the sport here are not too different from the people who invented surfing.
4: Hawaii la dhaan vandhu first start aichi. So anga basically our fishing community dhaan start pannanga surfing.
1: Right.
4: So adu vandhu pathinga nammala wood eduthu start pannanga. Then adukapra vandhu pathinga so rich sport aichi. So adu pora vandhu konja indha board vandhu pathinga cost vandhu expensive aichi. Ena avanga use pandra wood.
1: Okay.
4: So andha mari po romba expensive. So
1: okay.
4: Remember back to like a fisherman kitty and the sport vandhu so India la.
1: Wow, amazing. So it's like going back in time.
4: Yes.
1: Over here in India. And it's sort of like giving back to where it all started, which is with the fishermen.
4: Yes.
1: Ungloda appa vandu fisherman as well.
4: Yes. So 5th standard la na fakchirken. So adhu po fishing la not a life, full life. So adalindhu surfing vandu. Surfing indhu pathina so the boat shaping. Because nare ella time vandu pathina so board vandu veli poi vandu vaanga mudiyad. So romba expensive. So enakku indha vandu pathina so namba ya start panna mudiyadhu. Namba paakrom. நிறைய யூடியூப் அதெல்லாம் இருக்குது. ஓகே சார், பார்த்துட்டு நம்ம கற்றுக்கலாமே சொல்லிட்டு ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். திஸ் இஸ் வி ஆர் ஸ்டார்டிங் லைக் ரைட். ஸோ இப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்.
1: ஓகே, முக்கால்வாசி பேர் வந்து இந்தியாவில் தான் ஆர்டர் பண்ணுறாங்களா இல்லை வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வர்றதா?
4: மோஸ்ட்டாக லைக் ஃபாரின், லைக் ப்ரொஃபஷனலாக பண்ண சொல்லி லைக் ஃபாரின். ஸோ இப்போ ஒரு 2-3 கம்பெனி வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போட் ஷேப்பிங் ஸோ மேபி லைக் ஃபியூச்சரில் வெளியிலேருந்து வாங்கணும் அவசியம் இல்லை.
1: திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டன் board, no?
4: Yeah, so almost done. Mm. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோட் சொல்லுவாங்க.
1: Right.
4: So light-ஆக sand பண்ணிவிட்டு we have to put like hard coat. சைனா இருக்குல்ல
1: அம்மா,
4: தட் பார்ட் இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒன் மோர் கோட் போடுறல.
1: ஓகே,
4: போய் அட்டாச் ஆகும். You can see like grip.
1: Yeah,
4: this
1: yeah,
4: is
1: yeah.
4: enough.
1: This is enough?
4: Yes, yes. So now we can take like a resin.
1: Uh-huh. Hard enough?
4: Yeah, hard enough, yeah.
1: Ah, right.
4: So then you can go.
3: How long does it take to do one surfboard?
4: 10 to 15 days. Like a shape panna solli kuda vandu pathina so you have to see exactly like a line properly,
1: right,
4: the channel, this rail, this is not like very important. One thing's like wrong, no? Board performance not doing like good.
1: Oh,
4: compared to this like shaping part like very important.
1: Will you teach me surfing?
4: Yes, maybe sometime.
1: Sometime.
3: It is wild how Mahabalipuram is home to both traditional sculptors and the more modern surfboard shapers. But I have a feeling this part of the East Coast Road offers way more than just craft work.
5: East Asia, a region steeped in history, now helping to write the future of our world. From the corridors of power to the region's most remote corners, we'll break down the news driving some of the world's largest economies and explain why it matters. On East Asia Tonight, with me, Otelli Edwards.

0: In an all-new season of Meet Me There.
1: Bing!
2: Where are you?
3: Oh my God, where are you, girl?
2: Whoop, whoop, whoop! Bennett, Harrison!
0: A killer cast.
4: Got my sister.
3: No, what?
0: Higher stakes.
3: We're running out of time, bro.
0: 8 hours, no communication.
5: If I don't find her in 5 hours, I will start to panic.
6: Please share location. I give you $20.
7: Bye, Bjorn.
8: She's blocked.
0: Three words that will determine how well they know each other.
9: You have dug out everything that I never knew all these years from him.
10: You're going to crack her brain, but she loved this kind of thing.
5: Clearly, we're not that in sync, lah.
11: The lights all came out already. Oh, sister, can you find me?
12: I will find you, sister.
13: Meet me there.
14: Meet me there.
0: The search is on. Saturday to Monday on CNA.
15: Australia wants teens off social media and he's fighting back by taking the government to court.
16: What happens if you lose?
17: We will keep challenging the ban.
15: Others have found their way around it.
16: Are a lot of your friends still on social media?
18: Yeah, 85%, 90%.
15: What will it take to keep kids off social media? Talking Points, Sunday on CNA.
19: The East Coast Road has been a force of transformation for Mahabalipuram and its people. For one particular group, the development has been life-saving. Referred to as Irulas, they are a tribe internationally renowned for their snake-catching abilities.
20: இங்க க்ரோக்கடைல் டேங்க் அதாவது முதலை பண்ணின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக வேலையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வேலை மூலியமாக அவர்கள் விஷத்தை எடுக்கின்ற தன்மையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மருந்தாக உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள்.
19: The Madras Crocodile Bank Trust is a reptile park that is home to 33 species of Komodo dragons, turtles, and crocodiles.
21: The stock board lay there the naalu vidamana snake madana venomous snakes. This is a snake's very angry. This is a Russell swiper that making the hissing sound is warning.
22: Hi Vishnu.
21: Nalla irukka sir.
22: Super, super. Thank you so much. Thank you so much for having me here today.
21: Thank you, sir.
22: Okay. நீங்க வந்து இந்த இருளா கம்யூனிட்டில இருக்கிற ஒருத்தர்.
21: ஆமா சார்.
22: உங்களோட கம்யூனிட்டி பத்தி சொல்லுங்களேன். ரொம்ப வித்தியாசமான கம்யூனிட்டியா இருக்கீங்க.
21: ஆமா சார். நாங்கள் இருளா கம்யூனிட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து காட்டுக்குள்ள தான் சார் அதிகமாக இருக்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா. இப்போ வந்து நிறைய ஃபெசிலிட்டி நடக்கிறதுனால இப்போ நாங்கள் இருக்கிறது இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இது இல்லாமல் என்னோட கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் இருளர்கள் தொழில் கூட்டுற சங்கம்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இருளர்களை நம்பினாங்க. யுஎஸ்ஏல போய் பாம்பு பிடிக்க போய் வந்தாங்க.
19: In 2017, two Irulas were invited to Florida to hunt down Burmese pythons in the Everglades because the non-native snakes were posing a huge threat to the diversity of the national park. After catching more than 20 pythons in 4 weeks, the Irulas were awarded the Padma Shri, one of the highest civilian honors in India.
21: இப்போ நாங்கள் ஒழுங்காக பப்ளிசிட்டி ஆகிடும். இப்போ எங்களோட கம்யூனிட்டியில் என்னென்ன தேவைகளையும் கவர்மெண்ட் அவங்களே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க.
22: சூப்பர்.
21: இப்போ என்னோட கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 56 ஃபேமிலிக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க.
22: இப்போ வந்து பிடிச்சி பாம்பு பிடிச்சி என்ன செய்வீங்க?
21: இங்கே தான் எங்களோட சங்கமே இயங்குது. இங்கே எடுத்துகிட்டு வந்து அந்த பாம்புகளை மெயினாக கொடுத்து அதிலிருந்து விஷம் எடுத்து தான் மெயின் மெடிசனாகவே ரெடி ஆகுது.
22: ஓகே.
21: பாம்பு கடிகளுக்கு முக்கியமான மெடிசனே அதுதான், அந்த பாய்சன்ல இருந்து
22: தான். எந்த வயசில் முதல் பாம்பு பிடிச்சிங்க?
21: எனக்கு வந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 5 வயசுலேருந்தே பாம்பு பிடிக்கிறது தான் சார்.
22: ஓகேங்களா. 5 வயசு
21: விளையாட்டு பொருளே அதுதான் சார், பாம்பு தான்.
17: I really, really, really wanted to go into the pit and see all the different snakes that were available over there, but he has told me that I can't do that because the snakes are really venomous. It's not like they were defanged or the venom was removed beforehand. I really wanted to put my life at stake for you guys, but my producer said no.
5: No, I didn't.
17: She did. She did. She did. She did say no.
21: பாம்புல இருந்து பாய்சனை எப்படி ரிலீஸ் பண்றாங்க, அந்த பாய்சன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம ஒரு 2-3 ட்ராப்ஸ் வரும். இந்த விஷமானது வெளியே சேல் ஆகினாதான் அந்த பாம்பு கடிக்கு மருந்து. வேற எந்த விதத்திலையும் அந்த மருந்து ரெடி பண்ண முடியாது.
19: The venom has to be freeze-dried to minus 20 degrees Celsius to create a concentrate before pharmaceutical companies can use it to create the anti-venom. The Irula tribe was once left behind, and now they are at the forefront of medicine, using their traditions to save lives. I find this concept fascinating. On another note, the last one in fact, my producer has arranged something very special for me.
17: So you saved the best for the last?
1: Yep, with your coordination, we just wanted to make sure we got everything else. So even if you wipe out...
17: Wipe out? Me? Not a chance.
22: So முத வாட்டி அவங்க வந்து உங்களுக்கு கத்து கொடுக்கும் போது எப்படி இருந்துச்சு லைக்
4: அவங்க கத்து கொடுக்காமே கத்துக்கணும் ஸோ அதனால அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகி ஸோ ரெகுலராக நமக்கு போட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க
22: Because you had it in you naturally.
4: Yeah.
8: True to his promise, Sekar finally brought me out to the coast to squeeze in a surfing lesson. And that's when I learned he was so much more than just a surfboard shaper.
4: Then Cove வந்து பார்த்தீங்கன்னா சப் ஸ்கூல் கோ கைண்ட்னு ஒன்று இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வில்லேஜ் கிட்ஸ்க்கு வந்து இந்த டீச் பண்ணுது அவங்க என்ன ஹெல்ப் லைக் ஸ்கூல் ஃபீஸோ இல்லை அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஸோ அதுலேருந்து ஸோ பண்ணது
22: Brilliant, you have a very nice ecosystem.
4: Yes. So, pop, left feet.
22: Bob,
4: left feet. ஸோ லெஃப்ட் லெக் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிங்களேன் ஸோ அதுக்கு பேர் வந்து ரெகுலர் ஸோ ரைட் லெக் எடுத்து வச்சிங்கன்னா ஸோ அதுக்கு பேர் வந்து கோஃபி
19: After a crash course in surfing techniques, it was finally time for me to ride the waves. Or at least, try to.
4: So today, like a wave, little bit like a rough. That current also you have to check before. Okay. So today, we are water moving like a left to right. Okay,
22: none.
4: Clear?
22: None.
4: Yeah. Wish me luck.